0: rōgbō chīg shī, tān dēn sō, ngā rāng mī chāp shī. Rāng kua zhōng nian ngā dē yōng gī hī, ngā gāng nī kuya chū shīg hī, tōng tō nian.
1: Dī xiā Lǐ Yāng Yāng, rāng gē tōng tō xī nian rā nā mā lé guō qiē bā. Ngā zhū pā lī guī xī qiā gā cōng tō cōng dō guì ā.
2: Xuān Lǐ, ngā ai.
1: Dī sī shī wē cōng kā gā dē rō. Kē rāng cī kā rī qiā wū yu nē qiē shī, sā nī nē qiē nian kā rī yu nē tē sī mā rī. Ngā ngā shī. Tīng wī gī hāng bū chā bā dā bō bū tō bū jī xuān lī yī lā kī rā zhū gī mū yī. Chē zhā ngā mī xē chē mō gō, gō zhū ngē ā. Xuān lī, rā. Ngā kē mī tū, ngū nē kē mī tū. Kī rā zhū, ngē mī zhī chū gī zhī tū dīng xū dī yī. Ngē zhī tū dīng bē chē chū chū lā kēn zhū mā tōng bē. Nam gyu tinje de jenga ma de da shi wei song. Ji ma ne, ke ran zu nie mie zi chue le yue bei shu go. Di gi din shu ge chao wa ji. Jie su ge a. Ji xia ji xia ke ran yi ne, to to di de qian ngai qin yi di ngu ge da.
3: Ngu da ngu da. Zhang ngan zui de ngu da. Su su zu go ngan zui ha mo ge se sa chi chi le ke jie ngu de chuo mo yo, ngu xi.
0: 让你琢磨养虚的人的。我做头那么样，全部养虚的人。我做头那么样，全部养虚的人。我做头那么样，全部养虚的人。我做头那么样，全部养虚的人。我做头那么样，全部养虚的人。我做头那么样，全部养虚的人。我做头那么样，全部养虚的人。我做头那么样，全部养虚的人。我做头那么样，全部养虚的人。我做头那么样，全部养虚的人。我做头那么样，全部养虚的人。我做头那么样，全部养虚的人。我做头那么样，全部养虚的人。我做头那么样，全部养虚的人。我做头那么样，全部养虚的人。我做头那么样，全部养虚的人。我做头那么样，全部养虚的人。我做头那么样，全部养虚的人。我做头那么样，全部养虚的人。我做头那么样，全部养虚的人。我做头那么样，全部养虚的人。我做头那么样，全部养虚的人。我做头那么样，全部养虚的人。我做头那么样，全部养虚的人。我做头那么样
3: Sonny ngazu linga ta ga cho. Nga ka lo su bu ngom ni du gi.
0: Yanga.